0: இதே கொரியர் ஃபேக்டரி எங்க இருக்கு தெரியுது?
1: கொரியர் வேர்ட் உள்ள வந்தா ஹையர் பே.
0: ஓகே ஓகே சார்.
2: Koya Production is Kerala's biggest cottage industry. It is found in almost every nook and cranny of the state, which is why I'm on a bicycle looking for the koya producers of Maran Thuruthu.
0: The koya factory enga irukke? Anga iruka?
3: You are definitely lost.
0: All those who wander are not lost. Follow me.